0: 我们现在的地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是什么地基是 dunya yago yeba saya yago yeba khoya yago yeba wa de cha jen di ge zombi yin na ni sa de di ji yin da su su chor thu du wan di ga ta ja da o ji zo di pe je di nga da man ro ya ru du du khre sa na o shu nyu na cha sha be na cha jen ne ge o sum chi zom go du wan ta sha da kun den da ge u ji wa le khre sa na ma go ji cho ya go cha je shu nyu na lang go yeba le wo yeba o an kim zang chen du yin ba an xian da ji zo to le chobo chobo mango yuwa diye kareyasan diji mungzin chi nyan yaa tashya shunyun naan dawa di mango duus
1: oon diji siya diya zo kareyasan chowa naa liya gyalo khamdaa choshi sadari choshi sadari yun misa kibi maha uri shen kaze samdaa nila zwa yuwa maa zhaa yuwa maa ri nam kama ri
2: nye diji zo jide shaya jatsoo ki chandai taa naa ki chimsa chandai zo na hiya yang taku ki diji ji laa

0: kela kung hamsa
1: na su
0: ngel kela ngotish na na su ye
1: ye ming ba ce ma di gu gu na su to dam de ne da le gong ki ti cha tu gi le ga lo zu ji lo ju da lo pu tu ti lo ju zu guo ba
0: les
1: tang zhen nu ji le ga zuo de ji ge to dam ji yu ge to dam ji tian zhen ju gu ge da qian yong ge to dam ge le ge